அதான் சொல்ல காசு நிறையா புரிஞ்சு அந்த புரிஞ்சு போய் வரவங்க إذا كان نفس الوقت لا شيخ الموضع إذا كان مثلا هذا كمل وبعدين أسبوع عدوم بعد كمل المركز بعدين إذا كان الموضع باقي شوي ما ترتيب بعد